தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தி ததல தஜனு ததலு தத்துமி ததுமி தத்துனு